கொண்டு மழிய ஓ மழை ஊஜி வரைக்கோ கொண்ட முத்தும்ப ஊஜி உம்மாண்டாங்க முருங்கண்டாஜுக்கு மெய்யோ நெஞ்சித்த இஹுடுஜாயம்புடுவே.